Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், அ பிரீச்சர் அட் த சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் இன் அமலி நகர், திண்டுக்கல், ஆஃப் தமிழ்நாடு, அட் இந்தியா. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் இஸ் 57th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் எக்ஸாமின் த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஹேப்பன்ட் ஆஸ் அப்ரஹாம் செட்டில்ட் இன் த லேண்ட் ஆஃப் கேரார், தட் இஸ் அபவுட் த அப்டக்ஷன் ஆஃப் சாரா பை அபிமலேக், த கிங் ஆஃப் கேரார், இன் 2069 BC. And the subsequent intervention of God in that matter. இந்த 57th வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுண்டதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், கிமு 2069 ஆண்டில் ஆபிரகாம் கேரார் என்ற நாட்டில் குடியேறிய போது, அங்கிருந்த அபிமலேக் என்ற அரசன் சாராளை அபகரித்து சென்றதையும், பின்பு அதில் தேவன் இடைப்பட்டு செயலாற்றதை பற்றியுமான வரலாற்று பூர்வமான உண்மைகளை ஆராய்வோம். Chapter 20, Abraham and Abimelech, King of Gerar. அத்தியாயம் 20, ஆபிரகாமும் கேரரின் ராஜாவான அபிமலேக்கும். In this week we are going to study Genesis 20, 10 to 18 verses. இந்த வாரம் நாம் ஆதியாகமம் 20 அத்தியாயத்தில் 10 முதல் 18 வரை உள்ள வசன பகுதியை ஆராயப் போகிறோம். The fourth subsection of this chapter is Abraham's justifiable response 10 to 13. இந்த அத்தியாயத்தின் நான்காவது உட்பிரிவான

ஆபிரகாமின் நியாயப்படுத்தும் பதில் என்ற தலைப்பில் 10-13 வசனங்களை நாம் ஆராய்கிறோம். Let us read the verses 10 and 11 first. முதலாவது நாம் 10-11 வசனங்களை வாசிப்போம். Then Abimelech said to Abraham, What did you have in view that you have done this thing? And Abraham said, Because I thought, surely the fear of God is not in this place, and they will kill me on account of my wife. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு அபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அபிமெலேக் டேண்ட் பேக் அண்ட் கரெக்டட் ஹிஸ் கோர்ஸ். ஹி டோல்ட் ஹிஸ் மென் த ட்ரீம் ஹி ஹட் சீன். தே வர் டெரிஃபைட் அண்ட் அஃப்ரைட். அபிமெலேக்கு தான் வந்த வழியை திரும்பி சென்று தன் நடத்தையை சரி செய்து கொண்டான். அவன் தான் கண்ட கனவை அரசவையில் உள்ள எல்லாரிடமும் தெரிவித்தான். அதை கேட்டு அவர்கள் திகைப்பும் அச்சமும் அடைந்தார்கள். Then he called Abraham and rebuked him with boldness and dignity of a king for having brought him into an error and sin. பின்னர் ஆபிரகாமை அவன் அழைத்து தன்னை தவறுக்கும் பாவத்திற்கும் உள்ளாக்கியதற்காக அவரை துணிச்சலுடனும் அரசனுக்குரிய கம்பீரத்துடனும் கணிந்து கொண்டான். ஆபிரகாம் ரிமைண்ட் சைலண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கன்ஃபியூஷன் அண்ட் கில்ட். குழப்பம் மற்றும் குற்ற உணர்வு காரணமாக ஆபிரகாம் மௌனமாக இருந்தார். After a while, Abimelech asked him the reason. Now Abraham answered with great simplicity and frankness. He said that he thought there was no fear of God in this place. சற்று நேரத்துக்கு பிறகு அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய செயலுக்கான காரணத்தை அவரிடம் கேட்டார். அப்பொழுது அபிரகாம் மிகுந்த எளிமையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் பதில் அளித்தார். இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று தாம் நினைத்ததாக அவர் கூறினார். This is another indication that polytheism was already beginning to spread at that time. அந்த காலத்திலேயே பல தெய்வ வழிபாடு பரவத் தொடங்கி இருந்ததற்கான மற்றொரு அறிகுறியாக இது இருக்கின்றது. Abraham felt that his wife was in danger because of Abraham felt that his life was in danger because of his wife. Abraham தன் மனைவியின் நிமித்தமாக தன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று கருதினார். So he resorted the usual method for his own protection. அதனாலே அவர் தனது சுய பாதுகாப்பிற்காக தாம் வழக்கமாக கையாண்ட உத்தியை இங்கே நாடினார். Although he had landed to trust in the Lord all the things, he did not consider it consistent with the trust to use legal means for personal protection. எல்லாவற்றிலும் கர்த்தரை விசுவாசிக்க அவர் கற்றுக்கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக சட்டப்பூர்வமான வழிமுறைகளை பயன்படுத்துவது அந்த நம்பிக்கைக்கு முரணானது என்பதை அவர் கருதவில்லை. Moreover, he did not fully realize that falsehood of the usage, lie or implied statement had been using. மேலும் தான் வழக்கமாக கையாண்ட அந்த பாவனையின், அதாவது பொய் அல்லது மறைமுக கூற்றின் தவறான தன்மையை அவர் அப்பொழுது முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. He used the fact that she was actually his sister as justification for his actions. அவள் தன் உண்மையில் தன் சகோதரிதான் என்பதையும் அவர் தமது செயலுக்கான ஒரு நியாயமாக முன்வைத்தார். In Genesis 20, 19 and 20 verses, Pharaoh said to Abraham, Why did you say she was your sister? I will take her to my wife. Here is your wife. Take her. So Pharaoh gave orders to his men about him. And they sent him away along with his wife and all that he had. பனிரெண்டு பத்தொன்பது இருபதில் பார்வோன் ஆபிரகாமிடம் கூறியிருந்தான், இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் என் மனைவியாக்கிக் கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். Surely, the fear of God is not in this place. Surely, the fear of God is

தனிப்பட்ட வல்லமைகள் என்பது வெளிப்படுவதற்கான உதாரணமாக இந்த வார்த்தை அமைகிறது. தேவத்துவத்தில் மூவர் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும், ஆனாலும் கூட surely the fear of God is not என்று தான் இங்கே சொன்னார் அப்ரகாம். Fear of God are not சொல்லல, ஏன்னா இங்க தேவத்துவத்தில் உள்ள எலோஹிம் என்ற பன்மை வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. What is the fear of the Lord? Now our definition has changed much. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அதற்கான இன்றைய நாட்களில் அதற்கான நம்முடைய வரவுரை பெரிதும் மாறியுள்ளது. The word fear can be understood in many ways, such as awe, respect, reverence, honor, and trembling. But we are taking it in a soft and mild sense. பயம் என்ற சொல்லை பிரமிப்பு, மரியாதை, கனப்பண்ணுதல், திகில், நடுக்கம் என பலவாறாக புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இன்றைய நாட்களில் நாம் இதில் மென்மையான லேசான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். In Old Testament period, people were to fear and tremble before the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்க வேண்டிய நடுங்க வேண்டியதாக இருந்தது. In Psalm 2:11 we read, Serve the Lord with fear, rejoice with trembling. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று நாம் சங்கீதம் 2:11 வாசிக்கிறோம். In Psalm 99 it's written, The fear of the Lord is clean and enduring forever. அதே போன்று சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டது. This and many other verses in the Old Testament emphasized the idea of fearing the God. இவை போன்ற பழைய ஏற்பாட்டு இன்னும் பல வசனங்களும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தின. But we say that Christians are to fear God. But we say the Christians are giving glory to God and not fear Him. ஆனால் கிறிஸ்தவர்கள் தேவனை கனமண வேண்டுமே தவிர அவருக்கு பயப்பட தேவையில்லை என்று நாம் சொல்லுகிறோம். Because we have received the spirit of adoption as a son, by whom we can call Him Abba Father. As New Testament Christians, ஏனென்றால் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றுக்கொண்டோம். As New Testament Christians, there is one time when we fear God. புரியப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் தேவனுக்கு பயப்படும் வேலையும் ஒன்றுள்ளது. பின்வரும் வசனங்களை நாம் வாசிப்போம், சற்றே பொறுமையாக வாசிப்போம். இது வந்து எபிரேயர் 10:25-31 வரைக்கும். Let us read with patience Hebrews 10:25-31 verses. And let us consider one another in order to stir up love and good works. Not forsaking the assembling of ourselves together as in the manner of some, but exhorting one another and so much more as you see in the day of approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். If we sin willfully after we have received the knowledge of the truth, there no longer remains sacrifice for sins. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல், பட் எ சர்டன் ஃபியர்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபயரி இண்டிக்னேஷன் விச் வில் டிவோர் த அட்வர்சரிஸ். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபத்தினையுமே இருக்கும். நம் பகுதியில் நாம் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் பாவம் செய்து கொண்டிருந்தால். அதே சமயத்திலே தேவனுடைய பகுதியிலே நம்மை விரோதிகளை போல பார்த்து அவரை பட்சிக்கிற நம்மை பட்சிக்கிற கோபாக்கினையும் தான் இருக்கும். Anyone who had rejected Moses' law dies without mercy on the testimony of 2 or 3 witnesses. மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் மாக்கினாலே சாகிறானே. How much worse the punishment do you suppose will he be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of covenant by which he was sanctified a common thing, and inserted the spirit

0: ஆஃப் கிரேஸ். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். For we know him who said, Vengeance is mine, I will repay, say the Lord. And again, the Lord will judge his people. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிச்சுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இட் இஸ் fearful thing to fall in the hands of the living God. ஜீவனிலே தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. We should fear God when we fail in our Christian duties. நாம் நமது கிறிஸ்தவ கடமைகளில் இருந்து தவறும் போது தேவனுக்கு பயப்பட்டாக வேண்டும். ஆனால் when we live our Christian lives morally, we do not need to fear God and we can rightly call him Father. ஆனால் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வை ஒழுக்கத்துடன் வாழும் போது தேவனுக்கு பயப்பட தேவையில்லை. அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். Although there is some truth in this because of the change in the relationship, I think that with this new definition, we are taking God too lightly. உறவு முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் இந்த புதிய வரையறையினால் நாம் தேவனை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றே நான் கருதுகிறேன். Fearing God with true fear. Many preachers say that the definition of fear is respect. But I have searched many places and have not found such a definition. பயம் என்பதன் வரையறை மரியாதைதான் என்பது பல பிரசங்கர்கள் குறு கூற்றாய் இருக்கிறது. ஆனால் பல இடங்கள் தேடியும் நான் அத்தகைய வரையறையை காணவில்லை. Instead, I have found words like horror, trembling, panic, anxiety and terror. மாறாக திகில், நடுக்கம், பீதி, பதற்றம் போன்ற சொற்களையே நான் கண்டேன். There are definitions of fear. It is important to understand that respect and also play a role in this, but at the same time, fear also plays a role. பயம், இதுதான் பயம் என்பதற்கான வரையறைகளாக இருக்கின்றன. இதில் மரியாதைக்கும் பங்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பயத்திற்கும் பங்கு உண்டு. இது மனதிற்கு இதமான உணர்வை தரவில்லை என்பதற்காக இதை ஒதுக்கிவிடக் கூடாது. Do not dismiss this because it does not give a pleasant feeling to the mind. It's true that we should respect God, but when we sin, we should be terrified, trembling and terrified. நாம் தேவனை மதிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் செய்யும் போது நாம் திகில் மற்றும் நடுக்கம் மற்றும் பீதிக்குள்ளாக வேண்டும். We should feel that way because of who God is and because of our disobedience to him. தேவன் யார் என்பதாலும் அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனதாலும் நாம் அப்படி உணர வேண்டும். We have done something that he hates. He alone has the power to judge us. அவர் வெறுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கின்றோம். நம்மை நியாயந்திருக்கும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு. I have been afraid of my father. I loved him, respected him and wanted to be with him. Yet, there were times when he was afraid of me because I had done something wrong and would punish for it. நான் என் தகப்பனுக்கு பயந்திருக்கேன். நான் அவரை நேசித்தேன், மதித்தேன், அவருடன் இருக்க விரும்பினேன். ஆனாலும் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டதாலோ அல்லது அடிவாங்க நேரிடும் என்பதாலும் அவருக்கு பயந்த வேலைகளும் இருந்தன. திங்க் ஆஃப் திஸ் வே. இதை இப்படி சிந்தித்து பாருங்கள். சப்போஸ் நாசா இன்வைட்டட்யூ டு கோ ஆன் எ ஸ்பேஸ் ஆன் நியூ மிஷன். ஒரு புதிய பணிக்காக உங்களை விண்வெளிக்கு அனுப்ப நாசா உங்களை அழைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வாட் அன் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். அது எவ்வளவு ஒரு உற்சாகமான வாய்ப்பு. ஆனால் பட் what if they told you they were going to send you to the sun? That is directly into the blazing ball of fire. ஆனால் அவர்கள் உங்களை சூரியனுக்கு அனுப்ப போவதாக சொன்னால் என்னவாகும்? அதாவது எரியும் அந்த நெருப்பு பந்துக்குள் நேரடியாக அனுப்ப போவதாக சொன்னால் என்ன நடக்கும்? You would not turn down the opportunity of the respect for the sun. அந்த வாய்ப்பை நீங்கள் மறுப்பது சூரியன் மீதான மரியாதையினால் அல்ல, it would be out of fear for your life. மாறாக உங்கள் உயிருக்கு ஏற்படும் பயத்தினால் தான். You know that the closer you get to the sun, the hotter it gets and you will eventually burn to ashes. சூரியனை நெருங்க நெருங்க வெப்பம் அதிகரிக்கும் என்பதையும் இறுதியில் நீங்கள் இதில் எரிந்து சாம்பலாவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். On a hot day, we put on sunscreen cream to respect the sun's influence. Understand its intensity. ஒரு வெப்பமான நாளில் சூரியனின் தாக்கத்தை மதிப்பிட்டு அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு நாம் சன்ஸ்கிரீன் பூசிக்கொள்கிறோம். But being sent into the sun is more than just applying sunscreen, more than respect. ஆனால் சூரியனுக்குள்ளேயே அனுப்பப்படுவது என்பது சன்ஸ்கிரீன் பூசுவதையும் தாண்டிய விஷயம், மரியாதையும் தாண்டிய விஷயமாக இருக்கிறது. Being sent into the sun is fear inducing. It is the same in our spiritual lives. Too often we are content with simply honoring God. சூரியனுக்கு அனுப்பப்படுதல் என்பது பயத்தை உண்டாக்கும் ஒன்று. நம்முடைய ஆவியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது போன்ற நிலைமைதான் உள்ளது. பெரும்பாலும் தேவனை வெறும் மரியாதை செய்வதோடு நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். Like being scorched by the sun, we may have the signs to show that we have encountered God. But in reality, we rarely fear God at all. வெயில் கருக்கி போவதைப் போலவே நாம் தேவனை சந்தித்ததை காட்டும் அடையாளங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையில் நாம் அப்போதெல்லாம் தேவனுக்கு பயப்படுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. இப்போதெல்லாம் நாம் தேவனுக்கு பயப்படுவது என்பது அரிதாக இருக்கிறது. Whenever anyone in the Bible saw God, their reaction was fear of death. Otherwise, they would have fallen down in worship Almighty God. வேதாகமத்தில் யாராவது தேவனை பார்த்த போதெல்லாம் அவர்கள் மறித்து விடுவோமோ என்ற பயமே அவர்களின் எதிர்வினையாக இருந்தது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் சர்வவல்லமையுள்ள தேவனை வணங்கி தாழ்ந்து விழுந்தார்கள். The closer we came to the sun, that means son of the father, the more likely we are to be possessed by him. நாம் குமாரனுக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவரால் ஆட்கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளது. This is the God we should fear. இவரே நாம் பயப்பட வேண்டிய தேவனாக இருக்கிறார். If we expect him to share his secrets and his covenants with us, we should fear him. அவர் தம்முடைய ரகசியங்களையும் தம்முடைய உடன்படிக்கைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார் என்று நாம் எதிர்பார்த்தால் நாம் அவருக்கு பயந்துதான் ஆக வேண்டும். Let's come to the verses 12 and 13. But indeed, she is truly my sister. She is the daughter of my father, but not the daughter of my mother. அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். ஆபிரகாம் சொல்லுகிறார் தொடர்ந்து 12 வசனத்தில், அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். And it came to pass when God caused me to wander from my father's house that I said to her, this is your kindness that you should do for me. In every place wherever we go, say of me, he is my brother. என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நாம் போகுமிடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். In Genesis 20, 12 and 13, the above verses, Abraham explained to King Abimelech why he lied about Sarah being his wife. ஆதியாகமம் 20:12-13 நாம் மேலே வாசித்த வசன பகுதியில் சாராள் தன் மனைவி என்று ஆபிரகாம் ஏன் பொய் சொன்னார் என்பதை அவரே அரசன் அபிமெலேக்கு விளக்கினார். He justifies the deception by stating she is his half sister, that means same father, different mothers, and reveals they agreed to this arrangement to save his life whenever they travel to unknown lands. அவள் தன் ஒன்று விட்ட சகோதரி, அதாவது ஒரே தந்தை ஆனால் வெவ்வேறு தாய்மார்கள் என்று கூறி அந்த பொய்யை நியாயப்படுத்தினார். மேலும் அவர்கள் அறியாத தேசங்களுக்கு பயணம் செய்யும் போதெல்லாம் தம் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த ஏற்பாட்டிற்கு சாராளும் ஒப்புக்கொண்டதாக வெளிப்படுத்தினார். கீ எக்ஸ்பிளனேஷன் பிரேக் டவுன், இதில் முக்கியமான விளக்கங்களும் பகுப்பாய்வு. ஃபர்ஸ்ட், த டெக்னிகாலிட்டி, ஒன்றாவது நுட்பமான உண்மை. அப்ரஹாம் points out that claiming Sarah was his sister
1: was it a complete fabrication. சாரல் தன் சகோதரி என்று கூறியது முற்றிலும் ஒரு புனைகதை அல்ல என்று ஆபிரகாம் சுட்டிக்காட்டினார். In ancient cultures, familial terms were brought, and in this case, it was technically true. Sarah was his half-sister.
0: பண்டைய கலாச்சாரங்களில் குடும்ப உறவுகள் பரந்த அளவில் இருந்தன. மேலும் இந்த விஷயத்தில் அது நுட்பமான உண்மையாகவும் இருந்தது. சாரால் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரி தான்.
1: செகண்ட், த டிசப்ஷன், இரண்டாவது ஏமாற்றது. டிஸ்பைட் த டெக்னிக்கல் ட்ரூத், ஆபிரகாம்ஸ் இன்டென்ட் வாஸ் மிஸ்லீடிங். இவ்வாறு நுட்பமான உண்மை இந்த விஷயத்தில் இருந்த போதிலும் ஆபிரகாமின் நோக்கம் வந்து தவறாக வழிநடத்துவதாக இருந்தது.
0: பை ஒமிட்டிங் தட் ஷி வாஸ் ஆல்சோ ஹிஸ் வைஃப், ஹி லெட் அதர்ஸ் டு பிலீவ் ஷி வாஸ் அவைலபிள், ஹோப்பிங் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் பீயிங் மர்டர்ட் பை மென் ஹூ மைட் டிசைர் ஹர்.
1: அவள் தன் மனைவி என்பதை அவர் மறைத்ததன் மூலமாக அவளை விரும்பக்கூடிய ஆண்களால் தாம் கொலை செய்யப்படுவதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள அவரால் முடிந்தது. ஆயினும் அந்த பாதி உண்மையின் மூலமாக அவள் தனக்கு கிடைக்கக்கூடியவள் தான் என்று மற்றவர்களை மறைமுகமாக அவர் நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்.
0: தேர்ட், ஃபியர் ஓவர் ஃபெய்த், மூன்றாவது விசுவாசத்தை விட பயம் மேலோங்கியது.
1: திஸ் பேசேஜ் எக்ஸ்போசஸ் ஆப்ரஹாம்ஸ் லேக் ஆஃப் ஃபெய்த். இந்த வசன பகுதி ஆப்ரஹாமின் விசுவாச குறைபாட்டை அம்பலப்படுத்துகிறது. Instead of trusting that God would protect him and Sarah, he relied on human design and a pre-planned strategy to save his own skin.
0: தேவன் தம்மையும் சாராளையும் பாதுகாப்பாள் என்று நம்புவதற்கு பதிலாக அவர் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனிதர்களின் வஞ்சகத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு தந்திரத்தையும் சார்ந்திருந்தார்.
1: Fourth point, pattern of behavior, நான்காவது நடத்தை முறை.
0: This was a recurring sin for Abraham. He used to exact same deception decades earlier with Paro in Egypt.
1: இது ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் மீண்டும் மீண்டும் செய்த ஒரு பாவமாக இருந்தது.
0: பல பத்தாண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் பார்வோனிடமும் அவர் இதே வஞ்சகத்தை பயன்படுத்தினார்.
1: ஆதியாகமம் 12:10-13 பார்த்தோம்.
0: Then we come to the fifth subsection of this chapter, God's blessing to Abraham through Abimelech, 14-16 verses.
1: இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் ஐந்தாவது உட்பிரிவுக்கு வருகின்றோம். அபிமெலேக்கின் மூலம் ஆபிரகாமுக்கு கிடைத்த தேவ ஆசீர்வாதம் 14-16 உள்ள இவருக்கு பசனங்கள்.
0: Let us read the verses first.
1: 14th verse tells,
0: Then Abimelech took sheep, oxen, and male and female servants, and gave them to Abraham, and he restored Sarah, his wife, to him.
1: அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியை சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான்.
0: And Abimelech said, See, my land is before you. Dwell where it pleases you.
1: 15th வசனம் சொல்லுகிறது, பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான்.
0: 16th verse, Then to Sarah he said, Behold, I have given your brother a 1,000 pieces of silver. Indeed, this vindicates you before all who are with you and before everybody. Thus, she was rebuked.
1: 16th வசனம் சொல்லுகிறது, பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1,000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்று சொன்னான்.
0: இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள்.
1: In Genesis 20:14-16, King Abimelech returns Sarah to Abraham and compensates them.
0: ஆதியாகமம் 20:14-16, அரசன் அபிமெலேக்கு சாராளை ஆபிரகாமிடம் திரும்பி கொடுத்து அவர்களுக்கு இழப்பீடு செய்வித்தான்.
1: He provided abundant livestock and servants along with a massive sum of 1,000 shekels of silver.
0: அவன் ஏராளமான கால்நடைகளையும் வேலையாட்களையும் அத்துடன் 1,000 சேக்கல் வெள்ளி என்ற பெருந்தொகையும் வழங்கினான்.
1: This payment served as a public vindication of Sarah's purity and serves to appease God for the situation. இந்த பணம் செலுத்துதலானது சாராளின் தூய்மைக்கு ஒரு பகிரங்கமான சான்றாகவும் அந்த சூழ்நிலைக்காக தேவனை சமாதானப்படுத்தவும் உதவிச்சு. A deeper look into the verses unpacks several important nuances. இந்த வசனங்களை ஆழமாக பார்க்கும்போது பல முக்கியமான நுணுக்கங்கள் வெளிப்படுகின்றன. First, reservation of wealth. முதலாவது செல்வம் மீள கட்டப்படுதல். Abimelech gives Abraham sheep, oxen and servants. Abimelech ஆபிரகாமுக்கு ஆடுகளையும் காளைகளையும் வேலையாட்களையும் கொடுத்தான். Despite of Abraham's deceptive actions, God ensures his care for his protected he is cared for and protected much like what happened earlier in Egypt. ஆபிரகாமின் வஞ்சகமான செயல்கள் இருந்தபோதிலும் எகிப்தில் முன்பு நடந்ததைப் போலவே அதை அவன் 12:16 தேவன் அவன் கவனிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்தான். Second, the 1,000 pieces of silver. இரண்டாவது 1,000 வெள்ளிக்காசுகள். In ancient time, 1,000 shekels of silver was an immense fortune, far more than an average labor could earn in a lifetime. 1,000 shekel வெள்ளி என்பது ஒரு பெரும் செல்வமாக இருந்தது பழங்காலத்திலே. ஒரு சராசரி தொழிலாளி தன் முழு நாளில் சம்பாதிக்கக்கூடியதை விட இது மிகவும் அதிகமான தொகையாக இருந்தது. By handing this massive gift directly to Sarah, Abimelech is performing a formal public act of appeasement. இந்த மாபெரும் பரிசை சாராளிடம் நேரடியாக கொடுத்ததன் மூலம் அபிமெலேக் ஒரு முறையான வெளியரங்கமான சமாதானப்படுத்தும் செயலை செய்தார். Third, Sarah's vindicator. மூன்று, சாராளின் நிரூபணம். The silver functions by as covering up the eyes. அந்த வெள்ளி கண்களை மூடும் திரையாக முக்காடாக செயல்படுகிறது. By publicly compensating here, Abimelech declares her innocence and honor to all the members of his court and household. அவளுக்கு பகிரங்கமாக இப்பாறு ஈடு செய்வதன் மூலமாக அபிமலேக் தனது அரசவை மற்றும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அவருடைய உண்மைத்தன்மையையும் கண்ணியத்தையும் அறிவிக்கிறான். இட் பப்ளிகலி சைலன்ஸ் எனி காசிப் ஆர் டவுட் அபவுட் வெதர் சாரா வாஸ் டச்ட் ஆர் காம்ப்ரமைஸ்ட் வைல்ட் இன் தி பேலஸ். அரண்மனையில் இருந்தபோது சாரால் தீண்டப்பட்டாளா அல்லது கலகப்படுத்தப்பட்டாளா என்பது பற்றிய எந்த வதந்தியையும் சந்தேகத்தையும் இது பகிரங்கமாக அடக்குகிறது. தி ஜென்டில் ரீபிக். Fourth, the gentle rebuke. நான்காவது, மென்மையான கண்டனம். Abimelech also used the transaction to lightly rebuke Sarah and Abraham, sarcastically referring to Abraham as her brother rather than her husband. Abimelech in the நிகழ்வை பயன்படுத்தி சாராளையும் அபிரகாமையும் மென்மையாக கண்டித்தான். ஆபிரகாமை அவளுடைய கணவன் என்று குறிப்பிடாமல் கிண்டலாக அவளுடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிறான். This highlights the couple's deception and how it caused unnecessary trouble for his kingdom. இது அந்த தம்பதிகளின் வஞ்சகத்தையும் ஆபிரகாம் சாராளுடைய வஞ்சகத்தையும் அந்த வஞ்சகம் தனது ராஜ்யத்திற்கு அதாவது அபிமெலேக்கின் ராஜ்யத்திற்கு எவ்வாறு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்தியது என்பதையும் காட்டுகிறது. Then we come to the last subsection of this chapter, the blessing that Abimelech received for obeying God's command, verses 17 and 18. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவுக்கு 6வது உட்பிரிவுக்கு வருகிறோம். அபிமெலேக் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பற்றி இது குறிப்பிடுகிறது. வசனங்கள் 17-18. Let us read the verses first. So Abraham prayed to God, and God healed Abimelech, his wife, and his female servants, then they both children. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தமாக கர்த்தர் அபிரகாமின் வீட்டாருடைய கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். For the Lord had closed up all the wombs of the house of the Abimelech because of Sarah and Abraham's wife. In Genesis 17, in Genesis 20, 17 and 18, Abraham intercedes in prayer for the king of Abimelech. King Abimelech. ஆனால் 20:17-18 ஆபிரகாம் அரசன் அபிமெலேக்குக்காக பரிந்து பேசினார். Because Abimelech had taken Sarah's wife, believing Abraham's lies, that she was merely his sister, God has struck the royal household with an affection of widespread infertility. சாராள் தன் சகோதரி மட்டுமே என்று ஆபிரகாம் பாதி உண்மையை சொன்னான், பாதி பொய்யை பாதி உண்மையை மறைத்து விட்டான். அதை நம்பி அபிமெலேக்கு அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள விருப்பமானதால் தேவன் அந்த அரச குடும்பத்தில் பரவலான மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு துன்பத்தை உண்டாக்கினார். Once the truth is revealed and Sarah is returned, Abraham prays and God heals them, allowing the woman to conceive again. உண்மை வெளிப்பட்டு சாராள் ஆபிரகாமிடத்தில் திரும்பி வந்த பிறகு ஆபிரகாம் ஜெபித்தார். தேவன் அவர்களை, அதாவது அரண்மனையில் உள்ளவர்களை குணப்படுத்தி அந்த பெண்கள் மீண்டும் கருத்தரிக்க வழி செய்கிறார். This passage serves as a theological lesson on God's protection of the patriarchal blue bloodline, the power of intercession and human frailty. இந்த பகுதி பிதாவழி வம்சத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு, பரிந்துரையின் வல்லமை மற்றும் மனித பலவீனம் ஆகியவற்றை பற்றிய ஒரு இறையியல் பாடமாக அமைகிறது. கீ எக்ஸ்பிளனேஷன், முக்கிய விளக்கங்கள். ஃபர்ஸ்ட், டிவைன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சாரா. ஒன்றாவது, சாராளுக்கான தெய்வீக பாதுகாப்பு. God caused widespread fertility across Abimelech's household, closed up all the wombs specifically to prevent anyone from conceiving during the time Sarah was separated from Abraham. சாரா ஆபிரகாமை விட்டு பிரிந்திருந்த காலத்தில் அரண்மனையில் எந்த பெண்ணும் கருத்தரிக்காமல் தடுப்பதற்காகவே தேவன் அபிமெலேக்கின் குடும்பம் முழுவதும் பரவலான மலட்டுத்தன்மையை உண்டாக்கினார். அதாவது எல்லா கர்ப்பங்களையும் அடைத்திருந்தார். This ensured that the promised son Isaac would be the undisputed biological child of Abraham and Sarah. இது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகனான ஈசாக்கு ஆபிரகாம் மற்றும் சாராளின் மறுக்க முடியாத உயிரியல் ரீதியான பிள்ளையாக இருப்பதை உறுதி செய்தது. The power of intercession. Second, the power of intercession. இரண்டாவது, பரிந்துரை ஜபத்தின் வல்லமை. God instructed Abimelech in a previous dream that he must have Abraham pray for him to live. அபிமெலேக்கு உயிர் பிழைக்க ஆபிரகாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் முந்தைய கனவில் அறிவுறுத்தினார். By having a man who was deceived, Abraham, pray for the man who committed the offense. God highlights the importance of forgiveness and intercessory prayer. வஞ்சிக்கப்பட்ட மனிதரான அபிரகாமை குற்றம் செய்த மனிதரான அபிமெலேக்குக்காக ஜெபிக்க செய்வதன் மூலமாக மன்னிப்பு மற்றும் பரிந்துரை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை தேவன் எடுத்துக்காட்டுகிறார். Third, vindication and grace. மூன்றாவது, நியாயப்படுத்துதலும் கிருபையும். By healing the household immediately after Abraham prayed, God vindicated Abraham's prophetic role and demonstrated that his gracious God who heals the consequences of human deception. ஆபிரகாம் ஜெபித்த உடனேயே வீட்டார் அனைவரையும் குணப்படுத்தியதன் மூலமாக தேவன் ஆபிரகாமின் தீர்க்க தரிசன பாத்திரத்தை நியாயப்படுத்தினார். மேலும் மனித வஞ்சகத்தின் விளைவுகளை குணப்படுத்தும் கிருபையில் தேவன் தான் தாம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். Now we come to the final section of this Bible study. இப்பொழுது நாம் இந்த வேத படிப்பின் கடைசி பகுதிக்கு வருகின்றோம். The top 10 lessons we should learn from Genesis chapter 20. ஆதியாகமம் 20 அத்தியாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 10 பாடங்கள். First, importance of integrity. ஒன்று, நேர்மையின் முக்கியத்துவம். In Genesis 20, we see Abraham's encounter with Abimelech, where Abraham is misled him by saying Sarah is his sister. ஆனால் 20 ஆபிரகாம் அபிமெலேக்கை சந்தித்ததை காண்கிறோம். அதில் ஆபிரகாம் சாராள் தன் சகோதரி என்று கூறி அபிமெலேக்கு தவறாக வழிநடக்க காரணமானார். This history highlights the importance of integrity in our lives. இந்த வரலாறு நம் வாழ்வில் நாம் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. As followers of Christ, we are called to be truthful in all our dealings. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் நம்முடைய எல்லா செயல்களிலும் உண்மையில் உள்ளாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். Proverbs 12:22 reminds us, lying lips are detestable to the Lord, but those who act faithfully are his delight. நீதிமொழி 12:22 இதை நமக்கு நினைவூட்டுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை, உண்மையுடன் நடப்பவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். Let us strive to live with honesty and integrity, reflecting the character of our Creator. நம் படைப்பாளரின் குணத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாம் நேர்மையுடனும் நாணயத்துடன் வாழ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் லெசன், காட்ஸ் சவரின் ப்ரொடக்ஷன். ரெண்டாவது, தேவனுடைய சர்வ வல்லமையில பாதுகாப்பு. Even when Abraham's action put Sarah in a precarious situation, God intervened to protect her. ஆபிரகாமின் செயல்கள் சாராளை ஒரு ஆபத்தான சூழலில் தள்ளிய போதிலும் தேவன் அவளை பாதுகாக்க தலையிட்டார். Genesis 23 says, But God came to Abimelech in a dream by night and said to him, You are as good as a dead because of the woman you have taken, for she is a married woman. ஆதியாகமம் 20:3 இவ்வாறு கூறப்படுகிறது. தேவன் இரவில் அபிமெலேக்கு கனவில் தோன்றி, நீ மனந்து கொண்ட பெண்ணின் நிமித்தமாக நீ செத்தவனுக்கு ஒப்பானவன் ஆனாய், அவள் திருமணமானவள் என்றார். This demonstrates that God's sovereign protection over his people. இது தேவன் தம் மக்கள் மீது கொண்டுள்ள அவருடைய சர்வ வல்லமையான பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது. We can trust that God watches over us and intervene on our behalf even when we falter. நாம் தடுமாறும் போதும் தேவன் நம்மை காக்கிறார் என்றும் நமக்காக தலையிடுகிறார் என்றும் நாம் நம்பலாம். Third lesson, the power of prayer. மூன்றாவது பாடம், ஜபத்தின் வல்லமை. Adam's prayer for Abimelech and his household resulted in healing and restoration. அபிமெலேக்குக்காகவும் அவன் வீட்டாருக்காகவும் ஆபிரகாம் செய்த ஜெபம் சுகத்தையும் மறுசீரமைப்பையும் விளைவித்தது. Genesis 20:17 says, Then Abraham prayed to God, and God healed Abimelech, his wife, and his maidservant, so that they would bear children. ஆதியாகமம் 20:17 பின்வருமாறு கூறுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான், தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் பிள்ளை பெறும்படியாக குணமாக்கினார். This reminds us the power of prayer in our lives. James 5:16 encourages us, The prayer of righteous man has great power to prevail. யாக்கோபு 5:16, இது வந்து நமது வாழ்வில் ஜெபத்தின் வல்லமையை நமக்கு நினைவூட்டுகிறது. யாக்கோபு 5:16 நம்மை பின்வருமாறு உற்சாகப்படுத்துகிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Let us be diligent in prayer, knowing that God hears and answers. தேவன் கேட்கிறார், பதிலளிக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் ஜெபத்தில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். அடுத்த fourth lesson, the consequence of fear. நான்காவது பாடம், பயத்தின் விளைவுகள். Abraham's father led him to deceive Abimelech, showing how fear can lead us away from God's truth. ஆபிரகாமின் பயம் அபிமெலேக்கை ஏமாற்றும்படி அவரை தூண்டியது. இது பயம் நம்மை தேவனுடைய சத்தியத்திலிருந்து எவ்வாறு விலக்கி செல்லும் என்பதை காட்டுகிறது. இன் Genesis 20:11 reveals Abraham's reasoning. I thought surely there is no fear of God in the place and they will kill me because of my wife. ஆதியாகமம் 20:11 ஆபிரகாமின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக இந்த இடத்தில் தேவ பயம் இல்லை, என் மனைவி நிமித்தம் அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். Fear can cloud our judgment and lead us to make poor decisions. பயம் நமது பகுத்தறிவை மழுங்கடித்து தவறான முடிவுகளை நாம் எடுக்க நம்ம எழுந்தெடுக்க கூடும். Instead, let us remember 2 Timothy 1:7. இதற்கு பதிலாக நாம் 2 Timothy 1:7 நாம் நினைவில் கொள்வோம். For God has not given us a spirit of fear, but of power, love and self-discipline. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பு மற்றும் சுய கட்டுப்பாட்டின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். Fifth lesson, God's faithfulness despite of our failures. ஐந்தாவது பாடம், நமக்கு தோல்விகள் ஏற்பட்ட போதிலும் தேவன் உண்மைத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். Despite of Abraham lacks of faith, God remained faithful to his promises. ஆபிரகாமிடம் விசுவாச குறைவு இருந்த போதிலும் தேவன் தமது வாக்குறுதிகளில் உண்மையுள்ளவராக இருந்தார். Genesis 26 shows God's intervention. Yes, I know that you did this with a clear conscience and so I have kept you from sinning against me. ஆதாம் 26 தேவனுடைய தலையீட்டை காட்டுகிறது. அபிமெலேக்கிடம் சொல்லுகிறார், ஆம், நீ இதை தெளிவான மனசாட்சியுடன் செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கொண்டேன் என்று அவர் கூறினார். This reassures us that God's faithfulness is not dependent on our actions. இது தேவனுடைய உண்மைத்தன்மையானது நமது செயல்களை சார்ந்தது அல்ல என்பதை நமக்கு உறுதியளிக்கிறது. புலம்பல் Lamentation 3:22-23 reminds us thus. புலம்பல் 3:22-23 வசனங்கள் இதை நமக்கு நினைவூட்டுகிறது. Because of the Lord's loving devotion, we are not consumed. For His mercies never fail. They are new every morning. Great is your faithfulness. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் ஒவ்வொரு நாளின் காலையிலும் புதியவை. அவருடைய உண்மைத்தன்மை பெரியது. Next come the sixth lesson. The role of accountability. அடுத்த ஆறாவது பாடம், கணக்கு ஒப்புவித்தலின் பங்கு. Abimelech confrontation with Abraham serves as a reminder of the importance of accountability. Abraham உடனான அபிமெலேக்கின் மோதல் வந்து கணக்கோப்புவித்தல் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. Genesis 29 records, Genesis 20 chapter 9th verse records Abimelech's words. ஆதியாகமம் 29 அபிமெலேக்கின் வார்த்தைகளை பதிவு செய்கிறது. What have you done to us? How have I wronged you that you have brought such a great sin upon me and my kingdom? நீ எனக்கு என்ன செய்தாய்? என் மீதும் என் ராஜ்யத்தின் மீதும் இவ்வளவு பெரிய பாவத்தை கொண்டு வரும்படி நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன்? Accountability helps us stay on the right path and grow in our faith. கணக்கோப்பித்தல் என்பது நாம் சரியான பாதையில் நிலைத்திருக்கவும் நாம் நமது விசுவாசத்தில் வளரவும் உதவுகிறது. Proverbs 20:17 says, As iron sharpens iron, so one man sharpens others.

பயம் நமது பகுத்தறிவை மழுங்கடித்து தவறான முடிவுகளை நாம் எடுக்க நம்ம வழிநடத்தக்கூடும். Instead, let us remember 2 Timothy 1:7. இதற்கு பதிலாக நாம் தீமோத்தேயு 2:1-7 நாம் நினைவில் கொள்வோம். For God has not given us a spirit of fear, but of power, love and self-discipline. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலம், அன்பு மற்றும் சுயக்கட்டுப்பாட்டின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். 5th lesson, God's faithfulness despite of our failures. 5th பாடம், நமக்கு தோல்விகள் ஏற்பட்ட போதிலும் தேவன் உண்மைத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். Despite of Abraham lacks of faith, God remained faithful to his promises. ஆபிரகாமிடம் விசுவாச குறைவு இருந்த போதிலும் தேவன் தமது வாக்குறுதிகளில் உண்மையுள்ளவராக இருந்தார். Genesis 26 shows God's intervention. Yes, I know that you did this with a clear conscience, and so I have kept you from sinning against me. ஆதாம் 26 தேவனுடைய தலையீட்டை காட்டுகிறது. அபிமெலேக்கிடம் சொல்லுகிறார், ஆம், நீ இதை தெளிவான மனசாட்சியும் செய்தா என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கொண்டேன் என்று அவர் கூறினார். This reassures us that God's faithfulness is not dependent on our actions. இது தேவனுடைய உண்மைத்தன்மையானது நமது செயல்களை சார்ந்தது அல்ல என்பதை நமக்கு உறுதியளிக்கிறது. புலம்பல் Lamentation 3:22-23 remains us thus. புலம்பல் 3:22-23 வசனங்கள் இதை நமக்கு நினைவூட்டுகிறது. Because of the Lord's loving devotion, we are not consumed. For His mercies never fail. They are new every morning. Great is your faithfulness. நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் ஒவ்வொரு நாளின் காலையிலும் புதியவை. அவருடைய உண்மைத்தன்மை பெரியது. Next come the 6th lesson. The role of accountability. அடுத்த 6th பாடம். கணக்கு ஒப்புவித்தலின் பங்கு. Abimelech confrontation with Abraham serves as a reminder of the importance of accountability. Abraham உடனான அபிமெலேக்கின் மோதல் வந்து கணக்கு ஒப்புவித்தல் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. Genesis 20:9 records Abimelech's words. ஆதியாகமம் 20:9 அபிமெலேக்கின் வார்த்தைகளை பதிவு செய்கிறது. What have you done to us? How have I wronged you that you have brought such a great sin upon me and my kingdom? நீ எனக்கு என்ன செய்தாய்? என் மீதும் என் ராஜ்யத்தின் மீதும் இவ்வளவு பெரிய பாவத்தை கொண்டு வரும்படி நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன்? Accountability helps us stay on the right path and grow in our faith. கணக்கோப்பித்தல் என்பது நாம் சரியான பாதையில் நிலைத்திருக்கவும் நாம் நமது விசுவாசத்தில் வளரவும் உதவுகிறது. Proverbs 20:17 says, as iron sharpens iron, so one man sharpens others. நீதிமொழி 20:17 கூறுகிறது, இரும்பை இரும்பு கருக்கிடுமாற் போல் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கூர்மையாக்குகிறான். Then comes the 7th lesson from this section. In the impact of our action on others. அடுத்து நம்ம 7th பாடத்துக்கு வருகிறோம். இந்த பகுதியின் 7th பாடம், மற்றவர்கள் மீது நமது செயல்களின் தாக்கம். Abraham's decision affected not only him but also Abimelech and his households. ஆபிரகாமின் வஞ்சித்தலானது அவரை மட்டுமல்ல அபிமெலேக்கையும் அவரது குடும்பத்தாரையும் பாதித்தது. Genesis 20:18 states, for the Lord had completely closed all the wombs of Abimelech's household on account of Sarah. ஆபிரகாம்ஸ் வை ஆதியாகமம் 20:18 கூறுகிறது, ஆபிரகாம்

ஒரு சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. லெட் அஸ் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹவ் அவர் சாய்ஸஸ் இம்பாக்ட் அதர்ஸ், ஸ்ட்ரைவிங் டு பி எ பிளெஸிங் ரேதர் தன் தி ஸ்டம்பிளிங் பிளாக். நம்முடைய தெரிவுகள் மற்றவர்களை எவ்வாறு பாதி

மனந்திருந்த அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. ஜெனசிஸ் 20:14-15 ஷோஸ் இஸ் ஆக்ஷன். ஆதியாகமம் 20:14-15 அவருடைய செயல்களை எடுத்து காட்டுகிறது. தென் அபிமலேக் பிராட் ஷீப் அண்ட் கேட்டில் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் சர்வன்ஸ் கேவ் தம் டு அப்ரஹாம் அண்ட் ரிட்டர்ன்ட் ஹிஸ் வைஃப் சாரா டு ஹிம். அப்பொழுது அபிமலேக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஆண் பெண் வேலைக்காரர்களையும் கொண்டு வந்து அவர்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவி சாராளை அவனிடம் திரும்ப கொண்டு வந்தான். ரிப்பன்டன்ஸ் இஸ் வைட்டல் பார்ட் ஆஃப் அவர் வாக் வித் காட் ஆஸ் இட் ரெஸ்டோர்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். மனம் திரும்புதல் என்பது தேவனுடனான நமது பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும், ஏனெனில் அது அவருடனான நமது உறவை மீட்டெடுக்கிறது. Acts 3:19 encourages us like this. அப்போஸ்தல நடுவே 3:19 இவ்வாறு நம்மை ஊக்குவிக்கிறது. Repent, then turn back so that your sin may be wiped away. ஆகையால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். 9th lesson of this chapter, God's grace over our weakness. 9th பாடம், இந்த அத்தியாயத்தின் 9th பாடம், நமது பலவீனத்தில் தேவனுடைய கிருபை. ஆபிரகாம் ஸ்டோரி ஆபிரகாம்ஸ் ஹிஸ்டரி இன் ஜெனிசிஸ் 20 இஸ் ஏ டெஸ்டமென்ட் டு காட்ஸ் கிரேஸ் இன் அவர் வீக்னஸ். ஆதியாகமம் 20 உள்ள ஆபிரகாமின் வரலாறானது நமது பலவீனத்தில் தேவனுடைய கிருபைக்கு ஒரு சான்றாக அமைகிறது. டிஸ்பைட் ஆஃப் ஆபிரகாம்ஸ் வீக்னஸ் சாரி டிஸ்பைட் ஆபிரகாம்ஸ் ஷார்ட் கம்மிங்ஸ் God continued to work through him. ஆபிரகாமிடத்தில் குறைபாடுகள் இருந்த போதிலும் தேவன் அவர் மூலமாக தொடர்ந்து செயல்பட்டார். 2 Corinthians 12:9 remains us thus. 2 Corinthians 12:9 இவ்வாறு நமக்கு நினைவூட்டுகிறது. My grace is sufficient to you, for my power is perfected in weakness. என் கிருபை உனக்கு போதும், ஏனெனில் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். We can take comfort in knowing that God's grace is sufficient for us even when we fall short. நாம் தவறு செய்யும் சமயங்களில் கூட தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது என்பதை அறிந்து நாம் ஆறுதல் அடையலாம். அதுக்காக தொடர்ந்து தவறு செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சில வேளையில் தவறு செய்யும் போது கூட தேவனுடைய வல்லமை நம்ம பரிபூர்ணமாக செயல்படுகிறது. ஃபைனல் லெசன், 10th லெசன் ஆஃப் திஸ் சாப்டர், The assurance of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் உறுதி. 10th நிறைவான பாடம். Finally, Genesis 20 reassures us of the certainty of God's promises. இறுதியாக ஆதியாகமம் 20 அத்தியாயம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நிச்சயத்தன்மையை நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. Despite the challenges and mistakes, God's promises to Abraham remained intact. சவால்களும் தவறுகளும் இருந்த போதிலும் தேவன் அபிரகாமுக்கு அருளிய வாக்கு தத்தம் அப்படியே இருந்தது. Hebrews 10:23 encourages. எபிரேயர் 10:23 இவ்வாறு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Let us hold resolutely to the hope we profess, for who has promised is faithful. நாம் அறிக்கையிட நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்வோமாக, ஏனெனில் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். We can trust in God's promises, knowing that he is faithful to fulfill them in perfect timings. தேவன் தம்முடைய சரியான நேரத்தில் அவற்றை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து நாம் அவருடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in his words. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாம் படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். If Lord willing, next week on the same day at the same time we will study the birth of Isaac, the promised seed to Abraham according to Genesis chapter 21. கர்த்தருக்கு சித்தம் ஆனால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 21 அத்தியாயத்தின்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கின் பிறப்பை பற்றி ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunderkirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ்
ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி பிளவட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ லிசன் டு திஸ் பிராட்காஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட். இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர செல்வம் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again next week, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் என கருமையான சகோதரிகளே, சகோதரிகள்.

பிரியமான தேவையை அனைவருக்கும் அன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்த்துக்கிறேன். இந்த அருமையான இக்னைட் ரேடியோ மூலமாக நாம் தொடர்ந்து தேவனுடைய கிருபையினாலே சனிக்கிழமை தோறும் தமிழ் வழி மூலமாக அப்போஸ்தலர் உரைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்நாளை நாம் 2வது அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க அர்ப்பணிக்கப் போகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்போஸ்தலர் உரை 2வது அதிகாரத்தை நாம் சென்று எடுத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமான உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். என்று சொன்னால் வேதாகமத்திலேயே தேவ வல்லமையினாலே பூமியிலே கிறிஸ்துவின் ராஜ்யம் அந்த சபையானது தோன்றப்படக்கூடிய நாளாகவும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒருவர் எப்படி வர வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், அதே மாத்திரமல்ல கிறிஸ்து என்பது யார், அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்பதாகவே அவர் நமக்காக வேண்டி வழியாக அழைக்கப்பட வேண்டியக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியே இருக்கிறார் என்பதையும், அது மாத்திரமல்லாமல் சரித்திரமாக பேசப்பட்டிருக்கிறது. வரலாறு ரீதியாக ஆதி பிதாக்கள் வாழ்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும், அந்த வாழ்க்கை வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை குறித்தும் அங்கே பேசப்பட்டதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அவர் திருமறவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையும்

தமிழ் வழியாக நமக்கு தமிழ் மொழியிலே அச்சிடப்பட்டு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில எண்ணிக்கை அதாவது எண்கள் மற்றும் ஒரு சில வார்த்தைகள் வந்து உவமைகளாக அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு உருப்பொருளாக பேசப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே நேரடி எடுத்திருக்கலாம், அல்லது லத்தீன் மொழியிலிருந்து நேரடி எடுத்திருக்கலாம், எப்ரேய மொழியிலிருந்து நேரடி எடுத்திருக்கலாம். இப்படி தமிழ் மொழி எழுதும் போது சில மொழிகள் மொழிபெயர்க்காமல் அதை நேரடியாக எடுத்திருக்கிறார்கள். அந்த வண்ணமாக பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, பெந்தகோஸ்தே என்பது என்ன, அது ஒரு நபருடைய பெயரா, அல்லது ஒரு மனிதனுடைய பெயரா, அல்லது ஒரு கடவுளுடைய பெயரா, அல்லது சபையுடைய பெயரா, அல்லது என்ன பெந்தகோஸ்தே என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் சற்று தெரிந்து கொண்டால்தான் இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களிலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், பெந்தகோஸ்து என்பது தயவு புரிந்து மனிதனுடைய பெயர் அல்ல, அதோட பெண்ணுடைய பெயரும் அல்ல. அது மாத்திரமல்லாமல் பெந்தகோஸ்து என்பது ஒரு உருவப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அல்ல என்பதை நாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இங்கே பாருங்கள், இன்னும் நாள் வந்தபோது, அப்படி இன்னும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் பெந்தகோஸ்து என்பது ஒரு நாளை குறிக்கிறது. ஒன்று இரண்டு மூன்று என்று தமிழில் சொல்லுகிறோம். ஒவ்வொரு தாய்மொழியில அவர்கள் பாசையில என்ன செய்வார்கள், எண்ணிக்கை சொல்லுவார்கள் அல்லவா. அதே போல அன்று இருந்து லத்தீன் மொழியிலே பெந்தகோஸ்து என்பது 50வது நாள் என்று குறிக்கப்படுகிறது. அப்ப 50வது என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். ஏன் அந்த 50வது நாளிலே அவர் ஒருமுனப்பட்டு வந்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை என்ன, நீங்க எருசலேமுக்கு காத்திருங்கள் என்று சொன்னார் அல்லவா. அப்போஸ்தலனுடைய 1 26வது பார்க்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்திய பேரில் வந்து அப்பொழுது அவர்கள் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்துக் கொள்ளப்பட 12 என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்ந்தார்கள். அவர் இந்த 12 என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதற்கு அவர் பிதாவரம், அதாவது நீங்கள் 3வது 5வது ஆக நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வார்த்தை காத்திருங்கன்னு, அப்ப எருசலேமில் போய் காத்திருங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது அப்போஸ்தலர்களுக்கு 11 சொன்னாரு. 26வது 1:26 12 சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 12 தான் பெந்தகோஸ்து என்னும் நாள் அந்த 50வது நாள்ல போய் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல அவங்க கூடி வர்றாங்க, ஒருமுனப்பட்டு ஒரு இடத்துலே வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இந்த பெந்தகோஸ்து என்பது குறித்து நம்ம திட்டவட்டமாக வேத ஆராய்ச்சியிலே பார்ப்போம். யூதர்களுக்கு எப்போதுமே ஒரு வழக்கமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம், தேவ ஆவியானவர் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்களில் மிக முக்கியமான பிரமாணம், எகிப்து நாட்டிலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அந்த எகிப்து நாட்டிலே விடுதலான நாள் பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை 7 வாரங்கள் 7 அதை கடைபிடிக்க வேண்டும். இப்படி வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகையை 7 7 அதை என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பண்டிகையாக அதை அனுசரித்து கொண்டு வர வேண்டும். 7 × 7 = 49, அதாவது 7 × 7 = 49. 49வது என்னும் நாளுல வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், பஸ்காவை கொண்டாடணும். சரி, இப்ப இதுல என்ன திட்டம்னா, அடுத்த நாள் அதாவது 50வது நாள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பெந்தகோஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப 7வது நாள் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை வருகிறது என்று வேத அறிஞர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்ப 7வது நாள் சனிக்கிழமை வருகிறது என்று சொன்னால் 7 × 7 அப்ப சனிக்கிழமை ஈசிக்குள் 49 போது அதுவும் சனிக்கிழமை வருகிறது. 49வது நாள் என்பது சனிக்கிழமை என்பதை இங்கு பார்க்கின்றோம். அப்ப 50வது நாள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அது வந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். லேவியாகமம் 23வது நாம் எடுத்துக்கொள்ளலாம். லேவியாகமம் 23வது கவனிங்கள் பிரிமர்களே, அங்கே மோசேயுடைய பிரமாணங்கள் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு பிரமாணம் ஒன்றாக அங்கே காணப்படுகிறது. நான் 15-16 வாசிக்கிறேன். லேவியாகமம் 23:15-16 நீங்க கவனிங்க. அது மாத்திரமா நீங்க 1-2 வசனத்தை கூட தியானித்தால் நன்றாக இருக்கும். லேவியாகமம் 23:1-2
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர்களே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்த பரிசுத்த நாளாக ஆசரியப்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தரை பண்டிகை நாட்களாவன ஆறாம் நாள் வேலை செய்ய வேண்டும், ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலாக ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாஸ்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாக எவன அப்படின்ட்டு அஞ்சாவது நாள் முதலாம் மாதம் பதினாறாம் தேதியிலே அந்தி நேரம் ஆகிய வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் கர்த்தரி பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்குதுங்களா? கவனிங்க, பதினஞ்சாவது வாசிக்கிற கவனிங்க, இந்த நேரம் எடுத்து நீங்க 23 ஃபுல்லா வாச்சிங்கன்னா ஒரு அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். நீங்க கவனிங்க, நீங்கள் அசைவாட்டும் கதிரைகளை கட்டும் கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு 80 எண்ணத்து வாங்கி 7 நிறைவேற்றின பின்பு 7 என்ன செய்யணும், அவங்க வந்து ஓய்வு நாட்கள் அனுசரித்து நிறைவேற்றின பின்பு 16 நோட் பண்ணிக்கோங்க, அப்போஸ்தலனுடைய 2:1 பெந்தகோஸ்து நாள் என்கிற அந்த வேத வாக்கியத்துக்கு இணையாக நாம் இங்க அர்த்தம் கொள்ளக்கூடியது லேவியர்கள் 23:16 ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜனம் செலுத்த கழிவீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தருக்கு புதிய போஜன பண்டிகை என்பது அங்கே 50 செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஆண்டுக்கு ஒரு முறை எருசலேமில் போய் 49 பஸ்கா பண்டிகை அனுசரிச்சுட்டு 50 என்னும் நாள் அதாவது அடுத்த நாள் ஒரு போஜன பண்டிகை வைப்பாங்க. அந்த போஜன பண்டிகை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அவங்க ஒரு நாட்டுக்கு திரும்பி போவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமாக இருந்து அது வழக்கமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியின் காலங்களும் செய்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் காலங்களும் செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நன்கு அழகாக உலகத்திற்கு முன்பதாகவே அந்த 50 போஜன பண்டிகையினால் மிக முக்கியமான நாளாக அவர் பயன்படுத்தி கொண்டார். ஏனென்றால் அந்நாளிலிருந்து போஜனம் பண்ணும் போது எருசலேமில் அவர்கள் எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆகினாலே வேத வாக்கியத்தின்படி பெந்தகோஸ்து என்பது 50 அது மாத்திரமல்லாமல் வேத வாக்கியத்தின்படி 50 என்பது வாரத்தின் முதல் நாள். 1 நாம் லேவியர்கள் 23:15-16 அந்த மண்டல எடுத்து பார்த்துருக்கிறோம். இன்னொன்னு, அவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்று சொன்னால் 12 அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 1:26 அவர்கள் 12 சீடர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு தான் சொன்னார், நீங்க பரிசுத்தாவின் வரத்தை ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அப்போஸ்தலரை பார்த்தான் சொன்னார்கள், நீங்கள் எருசலேமுக்கு காத்திருங்கள் என்று சொல்லி. இதை நாம் அப்போஸ்தலர் 1:26 தியானிச்சிருக்கிறோம். ஆகினால் 1:1 நாம் 2 பிரிவாக பிரித்திருக்கிறோம். பெந்தகோஸ்து என்பது 50 அது வாரத்தின் முதல் நாள். அந்த நாளிலே இஸ்ரவேல் 12 கோத்திரத்தார்கள் போஜன பண்டிகை கூடி வந்து ஒருமனப்பட்டு வருடத்துல கூடி இருப்பார்கள் என்று அறிந்து கொண்டோம். அந்த நேரத்திலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். சரி, இப்ப அப்போஸ்தலருடைய 2:2 கடந்து போவோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, முழக்கம் போல போல என்று சொன்னால் ஒரு மாதிரி. அப்ப பலத்த காற்று அங்கே என்ன செய்தது, பலத்த காற்று வந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. ஒரு பலத்த காற்று வந்தால் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி செஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான். உதாரணத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இங்க போனால் அங்க போயிருந்தீங்கன்னா, நீங்க போயிருக்க அங்க போயிருக்க மாட்டீங்க ஆனா போயிருந்தால் அவ போயிருந்த என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத, அது போல இது போல என்று அந்த போல என்பது ஒரு கற்பனை திறனாக வைத்துக் கொண்டு அது போல அங்க இருக்கும் என்று சொல்வது. அப்ப அந்த இடத்துல பலத்த காற்று அடிக்கிறது போல வானத்துக்கு சரிதைய ஒரு முழக்கம் உண்டாகி, அப்ப வானத்துக்கு சரிதைய ஒரு முழக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் 12 கூடி இருக்கிற அந்த இடத்துல வந்திருக்கிறது. இதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரம்பிற்று. அப்ப அந்த முழக்கமானது, அந்த இடி முழக்கமானது வானத்திலிருந்து சரிதையாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் 12 அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அன்பானவர்களே, கூடி வந்த ஜனங்களுமே நிரப்பப்படவில்லை, அதற்கு மாறாக நாம் மற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட
அப்போஸ்தலர்கள் ஆகிய 12 அப்போஸ்தலர்கள் தங்கியிருந்த இடத்துல மாத்திரம் முடிக்கிறது பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிற இடத்திலும் அந்த ஆவியானவர் அதாவது வல்லமையானது இறக்கப்படவில்லை என்பதையும் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள் பெருமளவுக்கு நாம அப்போஸ்தலர் 4:31 பார்ப்போம். இதே போல சம்பவத்தை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஆல்ரெடி இங்க பார்க்கும்போது பரிசுத்தாவே இங்கே இவர்கள் வீடு முழுவதும் நிறுத்திட்டு பார்க்கிறோம். அப்ப இவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர் மீண்டும் என்ன செய்யறாரு அங்க அந்த அப்போஸ்தலர்கள் பரிசு நிரப்பப்படுகிறதாக அப்போஸ்தலர் 4:4 நாம் இங்கே நாம் 31 பார்க்கின்றோம். அன்பான தேவனுக்கு இது சொல்லப்பட்ட அந்த வாக்கு சுத்தமானது. அப்போஸ்தலர் 1:4 நாம் இங்கே நினைவு பெறக்கூடிய இருக்கின்றோம். என்ன சொன்னாரு அப்போஸ்தலர் 4:1 அன்றியும் அவரோடே கூடி வந்திருந்த போது அவர்கள் நோக்கி யோவான் ஜலத்தை ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள். அப்ப பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள் என்று சொன்ன வேத வாக்கியம் அங்கே வீடு முழுவதும் நிரூபித்து அன்பர்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:3 கவனிக்கும் போது அல்லாமலும் அந்த ஆவியானவர் அப்போ வீடு முழு நிரூபித்து அது அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு மலர்கள் புரிந்து கொள்ளுங்கள் 12 அப்போஸ்தலர்கள் மேல அந்த நாவுகள் வந்து அக்னிமயமா நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அப்போஸ்தலர் காணப்பட்டு ஒருவர் மேல் வந்து அமர்ந்தது அப்போஸ்தலர்கள் அமர்ந்தது என்று பார்க்கின்றோம். ஏன் திருப்பி திருப்பி என்று சொன்னால் இதை நீங்கள் நுண்ணுக்கியமாக தெரிந்து கொண்டால்தான் சபையானது கட்டப்படக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும். பாருங்கள் பெருமர்களே நாம் அப்போஸ்தலர் 2:4 பார்க்க போகின்றோம். அவர்கள் எல்லாரும் அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததென வார்த்தையின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசப்படுகிறார்கள். பேனாந்தாக்கள் நினைக்கோங்க ஃபர்ஸ்ட் இங்கு சொல்லப்படுது வெவ்வேறு பாஷைகளில் பேசப்படுகிறார்கள் என்று இங்கு பார்க்கின்றோம். அன்பர்களே வெவ்வேறு பாஷைகள் தங்கள் அதாவது ஆவியானவர் தங்களுக்கு தந்ததென வரத்தின்படி வரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம அழகாக பவுலடியார் 4:12 இதை குறித்து நம்ம பார்க்கிறோம்.

பாருங்கள் பெரியமரே, பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம், அவர்களில் வித்தியாசங்கள் உண்டு, அதாவது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் பாசைகள் இங்கே இருக்கு சொல்லியிருக்கிற பெந்தகோஸ்தே என்பது தமிழ் மொழி அல்ல, அது லத்தீன் மொழியில் எடுக்கப்பட்டது. அப்ப பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள் என்று பார்க்கின்றோம். அதே போல இங்கே பாசை என்பது சமஸ்கிருத வார்த்தை, அது தமிழ் வார்த்தை அல்ல. அதற்கு தமிழ் மொழி அர்த்தம் என்ன? மொழி என்று அர்த்தம். அப்ப ஆவியானவர் தங்களுக்கு தந்தின வார்த்தையின்படியே வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்படிதான் புரிந்து கொள்ளணும். அப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மொழிகளிலே அந்நாட்களிலே அவர்களுக்கு அங்கே கூடியிருந்த பல பல மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம் விளங்கும்படியாக அவர்களுடைய பாசையிலே பேசுவதை அங்கே பார்க்கின்றோம். இதை நாம் அங்கு பண்ணி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அப்போ இரண்டாம் அதிகாரம் 5வது வசனத்தை இங்கே பார்க்கிறோம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, ஆதி காலங்களிலிருந்தும் சரி, பிதாக்கள் காலத்திலும் சரி, திருக்கிருஷ்ணன் காலத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் சரி, எல்லாரும் இஸ்ரவேல்கள் தான், எல்லாரும் யூதர்கள் தான். ஆனால் அந்த யெகோவா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் தேவபக்தியுள்ள யூதர்கள். எல்லாரும் அங்க போக மாட்டாங்க, தேவனுக்கு பயந்து. இப்ப பாருங்க, எல்லாரும் கிறிஸ்துவர்கள் தான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எல்லாரும் போறாங்களா? அது தேவனுக்கு பயந்துள்ளவர்கள் சர்ச்சுக்கு வராங்க. தேவனுக்கு பயப்பட ஜனங்கள் தான் அங்கே சர்ச்சுக்கு வருவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பான தேவனத்திலே, தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளை தான் தங்களுக்கென்று தெரிந்து கொள்வார்கள். இந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க. ஏசியா 2வது அதிகாரத்துல நாம் இதை குறித்து தானிக்கலாம். கவனிங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, ஏசியா 2வது அதிகாரம் பாருங்கள். அதுல 3வது வசனத்தை கவனிக்கும் போது, தெள்ளார ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பருவதற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்க பார்க்கும் போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரின் பர்வதங்களுக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர்கள் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளே நடப்போம் என்பார்கள். அங்கே தீர்க்கசமாக சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தின்படி தேவபக்தியில் யூதர்கள் அங்கே கூடி வந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாம் நன்கு ஆராய்ந்து அறிந்து வேத வாக்கியத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும் போது மிகவும் நமக்கு அது புரோஜனமாக இருக்கிறது. கவுனிகள் பிரிமான தேவ பிள்ளைகளே, நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்கும் போது, அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம்? அங்கே இடி முழுக்கும் போல பரிசுத்தாவின் வரங்கள், அந்நிய பாசைகள் பேசக்கூடிய அந்த வெவ்வேறு பாசைகள் பேசக்கூடிய அந்த பேச தொடங்கிய இதெல்லாம் அவங்க இறங்கினதல்லவா, அது அர்த்தம் உண்டான போது திருநாள் ஜனங்கள் கூடி வந்து, இது என்ன ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு சத்தம் கேட்குது? தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டுப்படினாலே கலக்கம் அடைந்தார்கள். மன தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லி ஜனங்கள் கூடி வராங்க. தங்கள் தங்கள் பாசையில அந்த 12 பேர் பேசுறாங்க. அந்த 12 பேருமே வெவ்வேறு மொழிகளை பேசுறாங்க. கூடி வந்தவங்களே இன்னும் என்னுடைய மொழியில இவங்க பேசுறாங்களே, இன்னும் என் மொழியில இவங்க பேசுறாங்களே, பேசுகிறதை அவர்கள் கேட்டதுனாலே கலக்கம் அடைந்தார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? 2வது எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? பணிக்கும் பெருமாள் எல்லாரும் பெருமித்து ஆச்சரியப்பட்டு, தேவபக்தியுள்ள யூதர்கள் அந்த தந்து அந்த அபிதுகோஸ்தின் 50வது நாள்ல போஜனம் பண்டிகை கொண்டாடுபடியா கூடி வந்த எல்லாருமே இவர்கள் பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பார்த்து தங்களுக்குள்ளே பார்த்துட்டு, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா?
ஒரு மொழி ஒரு பாஷை பேசக்கூடிய ஜனங்கள் அல்லவா இவர்கள் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர்கள் 1:11 பார்க்கும்போது அந்த தேவ தூதர்களும் அபத்தமாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 1:11 கலிலேயாகிய மனுஷரே என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தபடினாலே இவர்கள் எல்லாருமே கலிலேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதே நீங்க பார்க்கின்றோம். கலிலேயர்கள் அல்லவா என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 1:11 அவர்களுடைய ஜென்ம பாசையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி ஜென்ம பாசை? தாயின் வயிற்றில் உருவாகும் போதே ஒருவருக்கொருவர் இது ஜென்ம பாசை என்பதை நம்ம எங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த முடிகிறேன். அப்போஸ்தலர்கள் 11:11 நீங்க எடுத்துக்கொண்டால் அங்கே நாம் இதுக்குரிய காட்சிகளை இங்கே பார்க்க முடியும். அன்பர்களே, அவர்கள் பாபிலோன் அங்கே கோபுரம் கட்டி கொண்டிருக்கும் போது அங்கே ஆவியானவர் அதாவது தேவனானவர் அங்கே இறங்கி போய் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசும்படியாக அவர் என்ன செய்தார், அங்கே அவர்களுக்கு அந்த பாஷைகளை தாறுமாறாக்கினார். பாருங்கள் ஆதியாக 11:6 அப்போது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாசையில் இருந்தது, அவர்கள் இதை செய்ய திரும்பினார்கள், அப்பொழுது தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் கடைப்படாது என்று நினைத்தார்கள். நாம் இறங்கி போய் ஏராவசனம் ஒருவர் பேசுகிறதை ஒருவர் அறியாத படிச்சு அங்கே அவர்களை பாசைகளை தாறுமாறாக்குவோம் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாசைகள் தாறுமாறு ஆக்குனதை இங்கே பார்க்கின்றோம். அதுதான் ஜென்ம பாசை என்று சொல்லுகிறார்கள். அங்கே கூடியிருந்தவர்களுடைய அந்த ஜென்ம பாசையில் இவர்கள் பேசுகிறது எப்படி என்று பார்க்கின்றோம். 3 காரியம் சொல்லப்பட்டு, 1 வரத்தின்படி வெவ்வேறு பாசையில் பேசினார்கள். 2 பார்க்கிறோம், அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்க முடியாத வீட்டுல பார்க்கிறோம். 3 ஜென்ம பாசையில பேசுகிறது என்று இது எப்படி என்று பார்க்கிறோம். சரி பிரியமர்களே, தேவனுடைய கிருபினாலே தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த கூடி வந்த நாடுகளுடைய பெயர்கள் யாரா என்று சொல்லி இங்கே நான் பட்டியலா பார்க்கின்ற பாருங்கள். 3 வசனத்துல பர்தாரும் மேதாரும் எலத்தியாரும் செபத்தாமியா யூதையா சுபாயாபியா தொந்து ஆசியா திரியா திரிசியா யாபினியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற இபினியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தாரர்களும் கிரேக்கரும் அரேபியராகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மகத்துவத்தை பேச கேட்கிறோமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்று மிக தலை சிறந்த நாடுகளில் எத்தனை மொழிகள் பேசப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக பேசக்கூடிய மொழி கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, அரேபிய மொழி. அன்பாவர்களே, இது மிக முக்கியமான மொழியாக இருந்தது. ரோமர்கள் அநேகர் யூதர்கள் வெவ்வேறு நாடுகளில் போய் அவர்கள் மொழியில் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஜெம்ம பாசியாக இருப்பதை இவர்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, அரேபிய மொழி, இந்த மொழிகளில் இவர்கள் நன்கூறுகிறார்கள். ஏன் அரேபிய மொழி என்று சொல்லி சொன்னால் அந்த அரேபிய மொழி என்பது மிக மார்க்கம் உள்ளது. அது வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மிக முக்கியமாக இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலே அங்கே பாருங்கள், தொடர்ந்து பண்டவசத்துல எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் பிரமித்தார்கள். கலிலேயர்கள் கிரேக்க மொழி பேசுகிறார்கள், அரேமிய மொழி பேசுகிறார்கள், லத்தீன் மொழி பேசுகிறார்கள், ரோம மொழி பேசுகிறார்கள், அநேக மொழிகளை பேசுகிறார்களே, இது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடியவராக இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை நன்கு கவனித்திருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுதுதான் நாம் 2 அப்போஸ்தலர் 2:23 பார்க்கும்போது
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே இழந்திருக்கிறார் என்று பரியாசம் பண்ணினார்கள். பெந்தகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். அது ஒரு போஜன பண்டிகை. அந்த போஜன பண்டிகை முடியும் தருணத்திலே எல்லாரும் மதுபானம் அறியக்கூடிய ஜனங்களால் அது ஒரு உணவாகவே பார்த்தார்கள். எப்போதுமே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விருந்து உபசரிப்பு வைத்தார், அங்கே ஒய் மதுபானம் வைக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய குற்றமாக அல்ல, அது வந்து ஒரு உணவுகளில் ஒன்று. இந்த எப்படி நம்ம வந்து நான் எல்லா நாடுகளிலும் தமிழ்நாட்டில் விசேஷமாக இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு விசேஷமான வச்சோம்னா அங்கே நாம் சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் வைப்பாங்க, பீடா வைப்பாங்க, மொத்தமாக சூட்டி வைப்பாங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொன்றா வைப்பாங்க அல்லவா. அந்த அடிப்படையில அன்னைக்கு யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த இஸ்லாம் ஜனங்களுடைய கலாச்சாரத்தின்படி மதுபானம் என்பது மிக முக்கியமாக இருக்கு. போதன பண்டிகை என்பது அந்த நாளில அபத்தமாக காணப்படுறாங்க. இவர்கள் என்ன செஞ்ச விடிய காலம், எப்படி விடிய காலத்துல போய் இவங்க மதுபானம் அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் இவர்கள் சிந்தித்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிள்ளைகளே பாருங்கள், இவர்கள் பிரயாசம் பண்ணினார்கள். இவங்களுக்கு எப்படி காலையில இந்த நேரத்துல எப்படி இவங்க மதுபானம் படிக்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்று சிந்திக்க ஆரம்பித்து பிரயாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் அந்த 14வது வசனத்துல அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள் கொள்வதாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். பேதுரு 11 பேரோடு கூட இருந்து நின்று என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று அவர் ஒரு மொழியில்தான் பேசினார், ஒரு பாஷையில்தான் பேசினார். கேட்கிறவர்களுக்கு அவருடைய சொந்த பாஷையில பேசுவதை போல தோன்றப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அப்போஸ்தலர்கள் 1:26 அந்த 12 வருஷம் அப்புறம் அதுல ஒருவராக காணப்படுவதை பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் 1 15வது வசனத்துல சொல்லப்பட்டபடி என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க, கவனிங்கள். அன்னார்கள் சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேருந்து இருந்து நின்று, அப்ப அவர் அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 120 பேர் சாட்சியாக வச்சு பேருந்து இருந்து பேசுறாரு. இங்க தேவனுடைய ராஜீவ சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு, கிறிஸ்து சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவ ஆவியானவர் 12 அப்போஸ்தலர் பிரித்தெடுத்து அவர்கள் மத்தியிலிருந்து பேதுரு நின்று பேசுறாரு. நல்ல ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. 120 என்ற கான்செப்ட் என்னன்னா 120 பேரும் அப்போஸ்தலர் மாத்திரமல்ல மீதி இருக்கிறவங்களும் பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றிருக்காங்க, பல பல காட்சியை பேசினாங்க அப்படிங்கிற ஒரு உபதேசம் தவறானது என்பதுதான் இந்த சுட்டிக்கட்ட வருகிறேன். பல பல பாசைகள் மொழிகளை பேசக்கூடிய வரங்கள் அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் பெற்றுக் கொண்டார்கள் என்பதுதான் இவ்வளவு ஒரு சூழ்நிலையாக பேசப்பட்டிருக்குது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இது நாளடிவிலே பெரிய கங்கப்பிரதேசமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் இவர் முற்றுப்பிடிப்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவன பிள்ளைகளே, தேவன சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இந்த 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் மற்ற வசனங்களை தியானிப்பதற்கு அர்ப்பணிப்போம். இதுவரைக்கும் கேட்ட யாவரையும் நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் நன்றாக படிங்கள், இன்னும் ஆழமாக சத்தியம் இருக்கும். அதே போல லேவியராகமும் 23வது அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க, ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். சோ நம்ம படிக்கும் போது என்னென்ன கத்துக்கிட்டோம், பெந்தகோஸ்தே என்பது ஒரு நபருடைய பெயரோ ஒரு பெண்ணுடைய பெயரோ அல்ல, ஒரு கட்டடத்தை பெயர் அல்ல, அது ஒரு எண்ணிக்கை. 50வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 50வது நாள் வாரத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னால் 7 x 7 அவர் சனிக்கிழமை தோறும் வாரத்தின் ஓய்வு நாள் சனிக்கிழமை 7வது நாள். அப்ப 7 x 49 49வது நாள் என்னும் ஓய்வு நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் பெந்தகோஸ்து நாள். அதுதான் வாரத்தின் முதல் நாள். அந்த வாரத்து முதல் நாள் தான் இந்த வல்லமை நடக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். அடுத்த என்ன கற்றுக்கொண்டோம், தேவனானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வல்லமையா போதித்த வார்த்தை உயிரோடு இருக்கும் 40 நாள் அவர் திருவோணம் பட்டிருந்தது 12 அப்போஸ்தலருக்கு மாத்திரம், அதாவது 11 அந்த அப்போஸ்தலருக்கு மாத்திரம்தான் என்பதை இங்கு பார்க்கின்றோம். அந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் அந்நிய பாஷை, அதாவது வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை பேச தொடங்கினார்கள். தேவ பக்தியுள்ள யூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்களை கேட்டு என்ன செய்தார்கள், தேவனுடைய வார்த்தை அங்கே போதிக்கும்படியாக கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் வெவ்வேறு மொழி பேசக்கூடியதாக, மிக முக்கியமாக கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, அரேபிய மொழி,
இப்ரே மொழி இப்படி பல மொழிகள் பேசக்கூடியதாக அங்கே காணப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் பேசும்போது தங்கள் மொழியில் ஜென்ம மொழியில் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார்கள், இவர்கள் மதுபானம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்களிருந்து நின்று அந்த பதினோரு மத்தியிலிருந்து இருந்து பேசப்படுகிறார் என்பதை பார்த்தோம். தேவன் சித்தமானால் இதை குறித்து இன்னும் ஆழமாக பார்ப்போம். கலிலியா என்பது கல்வி அறிவு இல்லாத ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள், தங்கள் தாய்மொழியை தவிர எந்த மொழி பேச முடியாதவர்கள், தன்னாலே சுயமா சிந்தித்து செய்ய முடியாத ஜனங்கள், ஒருவர் சொன்னால் அந்த வேலையை அப்படியே செய்யக்கூடியவர்கள், ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள், கேட்கவும் தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஜனங்கள் இன்று தங்களுடைய மொழியிலே பேசுகிறார்களே எப்படி என்று ஆச்சரியப்பட்டார். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட, எக்னேட் ரேடியோ என்பது உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்வதற்கு நாம் நம்முடைய தாய்மொழியில பேசுகிறோம். ஆனால் அருமையான கிறிஸ்தவர்கள் அதை மற்ற எல்லா நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு இணையதளமாக, ஒரு நெட்வொர்க்காக எக்னேட் ரேடியோ எஃப்எம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இதுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய அருமையாக பிரதருக்கும் பால் பிரதருக்கும் மற்றமாக அவரோடு இணைந்திருக்கிற வெளிநாட்டு பிரஸ்துவான்கள் யாவருக்கும், விசேஷம் இந்தியாவைச் சேர்ந்த அருமையான வில்லியம் பிளஸ் டேட் பிரதர், அருமையான வில்லியம் பிளஸ் உடைய துணைவியார் மற்றும் அநேகருக்கும் தேவத்தை வாசிப்பதற்காக அதே வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.